பஷ்சிம் வங்காள, சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, கரைக்கல், அண்டமான நிகோபார தீப சமூகேஷு ச ஸ்வஹ யாவத் பிரச்சண்ட வ்ருஷ்டேஹ அபேக்ஷா அஸ்தி. அந்தே க்ரீடா வார்த்தாயாம், ஐபிஎல் கிரிக்கெட் க்ரீடாயாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தலம் கொல்கத்தா நகரஸ்ய ஈடன் கார்டன்ஸ் இத்யத்ர மும்பை இண்டியன்ஸ் தலம் சம்முகீகரிஷ்யதி. க்ரீடாயாஹ ஆரம்பஹ சாயம் சார்த சப்தவாதனே பவிஷ்யதி. ராஜஸ்தான் ராயல்ஸ் தலேன கதராத்ரோ ஜெயபுரே லக்னோ சூப்பர் ஜாயண்ட்ஸ் இத்யமும் தலம் சப்தஸ்தோபைஹி பராஜிதம் இதி வார்த்தாஹ.